வெறும் காடா கருப்பா. வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லைன்னா

பகேலமிஞ்சி கேதம் கவுங்குதலுர் வெற்றிலேத்தவாழாம் ஈரம்ய வஸ்து ததி சேர்ந்து விளங்குமீனல் பாரக்கிரகல்பத.